ஐசா ஜென்ட், நான் கொய்மை பிசினஸ் யோன் சாப் தரவா அந்த தாப்பக்கு ஏன் நெச்சுவேஃப் போத ஃபோன் தம் நம்ம உடி கொக்கைனமும் அன் கரைக்கி அறிக்க அம் கரைக்கமா நீர் அறிக்கின் பயணம் ஸ்டோ கன பொறிக்கிப்பா எந்த ஐசா ஐ ஜென்ட் கொக்கொனான போக்கிய கஷ்டமாய் புக்கின்ன யகரினுமானே பூமானே இந்த தையறிய கைனோ ஏன நம் கம்யூனிச்சியானே மெய்கம்னே ஆயன கொனாந்திக்கு அம் கரைக்கமானி நம் தையனி கரினுமானி ஓ பூமானே அக்கைய புக்கரவையா நகோ நம் கஷ்டமா சின கதவுரோ ட்ரெயினிங் ஐயாக்கிய போனா அம் தவுரோயின் போக்கி கொய்புக்கின் கபிர நம் கரிக்கிறக்கி ஐயோ பானாக்கியா அம் காங்காங்கி அம் தரோமையை கதைய போக்கியார போத்தன் நாம தபா அநாயக கத்தமான காரியோன நகைக்க போங்கனார பத்தமத்தமான இப்போ கேண்ட தைரியன் கேட்காமத்தின நையமானே நிக்க போங்கனா ஐயா தரிப்போன் கனகோத்தவுராய் பாக்கு கண்டிக்கு பத்தன் பைச ஏஜென்ட் தரிப்போனி அற நம்ப ஐயாக்கிய போன ஓவா அக்கிய ஓவா கே தரிப்போன் நப்ப நீசுவ தெனுவ தௌவன அவ்வா அக்கிய அக்கிய ஓவர் வைவா கேசுவ தெனுவா அக்கிய அவ்வா அக்கிய அக்கிய வனுவன் மேவா இப்போ கேன் போகம் என் பைசா தேசகத்தை பத்தி அம்மா குடி இன்னொன்னு மேம்பா.